lo chong nam song na chue tan da sen na ya di na a ji tu na ya ki lu xie an tang di yin la ki si ki ran ge lu xie di chen sun tam tan lu xie ki xie ji na yu yu jie na jie zam ne tu tu ba guo mi na an na chue li zhen na li ya xiu pi yo ge xiu yin zam de an na chue chung yin ki di gu to le chen ming le ya shan quan si ji na ba gong ge yin na nian yin na a ma a yin ki la kong yin na a da gua zhi xin na di di tang tang tang ga ga ji ji an li ya xiu ya yu bei zhi xin min dun xiu ju ma xie na mo ke am la lin ge yong le ya 这是一个民族南下，日本人从事这一南吧，公安南吉拉看不上，也啊，那么给阿姆拉林解用，年代这些中国用被民族收银是这一南下，证明了呀，没有你的日子是这一南吧，公安人呢看不上，也想这里区别路线的这个区界，亚洲雄乡三二零重庆那里呀，右边巴拉塔阿姆拉库那尼里呀，配音拉瓜多阿姆拉给推荐银被点给阿姆拉孔推荐了呀，中国用被民族收银巴拉塔阿姆拉库那尼里呀，过来卡苏以内收银是这一南下，证明了呀，后藏普木卓玛是这一南吧，公安人呢来阿姆。拉给推荐了呀，这些的来学个饮食吃哪些？即送端出也是吃哪吧？公安呢，给了其他给路线的那规矩哪吧？推荐哪学个饮路线的年给了呀，没就往没都学送是吃哪些？那我那所以呢，路线这个些最谈谈的是的，就过的。三对战吧，既然给国足兄弟也免了，国足兄弟们应别阿姆拉他巴拉了说不成，成不呢？阿将军们是日了，接着我那注意那

0: ཁྱི Rimshin rimshin ne kam jo yagna zin dik ne da chi re
1: ta so so nawa mebe to ne rwa
0: re chi
1: ne da dik tyo tyo yong gor rwa ta nam gyu kiran li ya khrasun kwanta ni ki pyu ze di gyo rchim rwa tin che chi ne dyu di ta nam gyu sam lyon da disang ra ta go ni mo go ya di ne dyu sha da ga men do de ni mo de chang am dung ya mang cha me tin che sam kho ngwa yin ya kiran tyu gyu khrasun ta twa chi chi ne li ya twa chi ta gyu ya go che mebe na kwanta ni khur ne ale ni li ya ne da zo chi ngwa yong chi rwa ti shin khrasun an kiran ki sung ya ki khrasun she re to ne rwa
0: go
1: kya wor kyu tin che rwa gi la lesles ta tan ta kho li ya kiran ge ngo chu shwa di na li ya chak chu sa shi twa gi la ti zo khe de khu gu na gi la
0: chak chu sa di ta di su go cha ge ne bu ta to shi nyam shen to ta tan de ge na zi kimbe an kyor kyor to ek
1: je chi ne ne
0: tan de ge cha so ya ne bu de kyor chi ne dang da to ga ga kyor zu ro wa
1: ge zo
0: pa gue chu shi to zu ti zi kya do
1: kya do chi
0: to so ge cha ji ji wo di chi go re
1: le se le se tan do tan de ke ge shi sa di su gu kam zu ya su go re
0: o ke ge shi sa di su go re tan de ge rim shi rim shi
1: rim shi rim shi
0: ka li ka li na zi ti le du shi di so so cha na ma chung bu chi ha ma go ba rim shi rim shi ka li ka li
1: le se le se
0: wo chi ni chutzi kashe da lo chutzi na la ne shi ne tan de ge ne da do zu ngwe yo
1: a le le se le se ki la le se le se ta wo ne se shi ra ha go su ta wo ne da wo ne sha sha wo ne ka ma go shi ra du wa ta ya ne shi de ya ki la ya chi chi ra ya shi du wa chi ra su su ye ge da de ya ge zhi ji na ki la
0: ta de kong de chi ne dim ba le ta de ge ge che wa ji da chung wa ji xie song wa wo de che ji de di ni ni le chi ra ji ji ma shi xie bi ne ge che wa ge le yin ba ne ta de ge kong ge ne da ji da de yue be ding la an su gu le 차와 최침배소지 제용지제 응이나 로부터 장응이나 되네서 응이나 망고스는 미가시 응이나 망고도 세티
1: 아 네 레스레스
0: 안 칸이 크디디지 카용야지 칼라스디 크디 카용네스 칼 칼라디디지 사마투베소지
1: 아 네 레스레스
0: 소슈 시라미야라
1: 레스레스
0: 아니 니메고로 티 소초 티비온지 니도 슈침보 예베소지 처나 용야다 아니 단데기 정직이 예워 침배
1: 有时间的话的第一次是这个名字是从我的他那个车站我那些的给车的车的吧他从我的车边的他那个最近的地方的车站这个样子的车站这个样子的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的车站的
0: ngaranzu ki tanda jine lodi shibchu che tarme ge rado wal
1: che da
0: chuse chenpo da ande tarme su de chibe mi su de bet chue chenpo da ande a lakbar do kala chue chenpo de se ra da ngaranzu de ki she shang ho sen
1: cha
0: chu ge ba de che su de di gyun de ne wo do do le na wo ma che de chenpo se de chue ge yuruwa,
1: chwe
0: chenpo tiyo da, tiyo ndi ki nyi yao mo ku che kala dozu chwe chenpo se ndi che kaya nalwa dozu chaya di jo mangwa chaya ndi jino chenpo nyo kyo ra chenya ka nyanga yore
1: aa, le lese lese, ta kaya nalwa nyanga chaya di le chenpo da chwa
0: tenzu
1: yore zwa yore, lese lese ta zo di kaya nalwa nyanga ma chepo chi da, nja tepsi si tangpo yina ya kan chechwa na
0: kila cha chwe shiya ki tante ki ngaranzu ki kala di zi ju dewa ndi
1: o, lese lese
0: cha chwe shiya ki me to lo me chadungya sarnde
1: beto
0: inde ki chwe chenpo ke seme ge rikta ngar che rikta tozu masaya inde chawre
1: inde
0: lichung da inde chayme chawa tozu shiwe inde kaino lo tozu giya de katsu ge nyor dure
1: zhe zhe zhe da na chame li ya khare son lenge changma o zhobo yong shu se ya ge kiran li ya ge la ge zhe song ge le ta o zhou la kong yi bi na ta zo tu gyun ge se ju to li ya ro ba se zo nan go ya ta do o tu gyun yi bi na lun zhong xia di le ge xim xi ra zhe ba ta de zo de khare son su gu na lo ge chawa di dan zhe wa zhe wa ge la xia zan an kiran ge o di du xie jie sim na le ni na jie yan di to li ya ji ge o gyur ju dan ji li ya yan o su gu to li ya to nan na bi na nang da yo ma de song ge la du zhe xia
0: ce ge ri da
1: zhe wa ce ge da se ju to li ya le se le se ta kong li ya ge la ge yi bi na a qin nian ding biu ge ge qiu di
0: 我就拿送回去了
1: ཁྱི ནལོལია და તે ચિક તાગજે ઇનેરે ચુદે વિનેર કંજેસરી નાકેલાતી તક તક લસ લસ
0: તા તંતુ પ્યુલુ સુરે ન ને તા નાચતી તે વિને અલે થોમતા કા નાચતી ગ્યુતા કે કેરાંગ નાચતી તા કંજેસ કંજેસ છેસો તંતે ઇન્દે નેતા કોંદી કે દુગે ઓ ગ્યુલ ઇન્દે નાચ ઇન્દે ચુન્યુ યુબેસ કે જે સેબ છેયા દીચ તને નાચ ફાતે જે નેબતી યુબલે તે જે છે
1: ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས་ལས
0: shui do do do gar se ram ya na mar se chung se yo ba ta tan de ki bo wa do do ti zi chung se ki sang kien ba sa sang kien ba sa bo wa do do ye zho ya di go yo ba
1: le se le se bo yo ya
0: a ku chi da do do mi se da de shuk chen bo yo ma re
1: le se le se
0: di ne chi chi te bi ne chi li gang la te bi ne chi li do do mar ki yin bo la a chi dong la chi li gang la ti zi chak pa ya so ro chi chi
1: ka
0: wan di ti ko yo ya so chi chi wan di zhe yung ki yi se wa
1: re le se le se chi san tu yung wo ne kare su wana diye kare chi li gang la ya ka wan zhe kong duwa
0: o re
1: chi san kan
0: 我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我们这边呢,我
1: ཁྱི ཕྱད མི ཁྱི
2: ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི
3: ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི ཁྱི ཕྱད མི

0: lo chom nam chong na chue tan da sen na ya din na a ji tu na ya gi lu xie an tang di yin la ki si ki ran ge lu xie di chen sun tam tan lu xie gi xie ji na yu yu jie na jie zam ne tu tu ba guo mi na na chue li zhen na li ya xu pi yo ge xu yin zam de na chue chung yin ki di gu to le chen ming le ya shan quan si ji na ba gong gen yin na nie yin na a ma a yin ji la kong yin na a da gua zhi xin na di di tang tang tang ga ga ji ji an li ya xu ya yu bie zhi xin min dun xu gu ma xie namo ke amla lin ge yong le ya gu zhi ren gu tan ta men xin sem dun hun zhu yong ba ma xie ti ren ge amla ge tu jin di zhou yong be min dun xu yin si chi na xia
1: ma la pa jie me be se wa me la
0: 陈明了呀，女王的first指南吧，空格一年嘞，阿姆拉提亲了呀，这是给门墩南下，认为冷穷是指南吧，空格一年给了看不上，那么给阿姆拉领给用人大日是周边用别门墩修银是指南下，陈明了呀，没有你的日子是指南吧，空格一年看不上，你想这里是别路线的日个学姐，家族熊乡三二零重庆那里呀，右边巴拉塔阿姆拉困难你了呀，偏移来把到阿姆拉给推荐一边经给阿姆拉空推荐了呀，周边用别门墩修银巴拉塔阿姆拉，看那你了呀，过来看是一年修银是指南下，陈明了呀，后站婆婆卓玛是指南吧，空格一年嘞，阿姆拉给推荐了呀，这是得来修银是指南下，寄送端出也是指南吧，空格一年给了，既然给路线第一那估计难吧，拖欠那修银路线的，眼眼给眼给了呀，没就往没多。

lo ona zo la bu sin la ki da na be lu xian am la xian di cha ge ding na xi zi ding ki ne yin be be me chu ki la kong ge xin nan so lo la bu sin la ki da na be lu xian am la xian di na ta dang zu xian na ye ki lu xie di ji jin ji na le yin na la bu sin la ge sun nan du lu xie di na kong ki chi ji na le ya ji ku ran ki am la le ya ji be lu xie xi dan dan be lu xie xi yin sun ge nga na zu yin ne le ti lin la bu sin la ki lu xian am la xian di ya bu xu ji na am la ki tu chin ki gup de le yin na na mo ki am la lin ge yong zhou yong be min dun xu nan do am la xian lu xie di na ki xi ci na jin ji su kui nan xia 冲突阿美冲突基于各种马错人勤人气冲突阿美各种陈穷阿美阿美陈穷落家人勤人气冲突阿美各种陈穷各种陈气阿美阿美他准气阿美满足不住松不强他陈气将穷阿美了是的下了了各地对此马阿美最年龄所以勤赞南给出几点别阿美了空陈穿南有些日连接了阿美了空了呀 周边用白面团汤，阿姆拉给最南北巴拉达，阿姆拉连接用意呢，古苏西丹汤，吃点用白，这些面团选。